கடல் தன்னில் நடக்க விட்ட வேல் முருகா. ஆறுபடை நாயகனே அவமதிக்கும் மானிடர்க்கு மாறுதலை காட்டி மனம் திருத்தும் வேல் முரு.

ஐஎம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசகஹ புனித த்ரிபாடி. அத வார்த்தாஹ. பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா ஹ்யஹ ஐஐடி தில்லி இதி பாரதீய பிரௌத்யோகிகி சம்ஸ்தானஸ்ய வித்யார்த்தினஹ சமாகாரிதாஹ யத்தே ஸ்வநிர்ணயேஷு ராஷ்ட்ரஹிதம் சர்வோபரி ஸ்தாபயந்து. ஐஐடி தில்லி இத்தியஸ்ய சப்தபஞ்சாஷத்தமம் தீக்ஷாந்த சமாரோஹம் சம்போதயன் ஸ்ரீமோதி அவதத் யத் பிரத்யேகம் சந்ததிஹி தாத்காலிகம் விசிஷ்டம் சமாஹ்வானம் சம்முகீகரோதி ஸ்வஸ்ய ராஷ்ட்ரிய தாயித்வம் ச நிர்வஹதி. பிரதானமந்திரிணா உக்தம் யத் தேசே நூதனானாம் க்ஷேத்ராணாம் விகாசேன யுவப்யஹ நூதனாஹ அவசராஹ ஸ்ருஜ்யந்தே. செமிகண்டக்டர் அந்தரிக்ஷ ட்ரோன் இத்யாதீனாம் க்ஷேத்ராணாம் உதாஹரணானி உத்ரித்ய சஹ அவதத் யத் பாரதம் சர்வேஷு க்ஷேத்ரேஷு ஆத்மநிர்பரதா ப்ராப்தயே கார்யம் குர்வனஸ்தி. ஸ்ரீமோதி அவதத் யத் ஆத்மநிர்பரதாயாஹ அயம் உபக்ரமஹ விகசித பாரதஸ்ய நிர்மாணார்த்தம் திருடாதாரஸ்ய கார்யம் கரிஷ்யதி. அர்த்தசாலக க்ஷேத்ரம் அபி உதாஹரணம் அஸ்தி. அத்ராவசரே பிரதானமந்திரிணா ஐஐடி

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். இன்று காலை 7:15 திரை கானம், 7:30 ஆட்சவேரே, 8:30 திரை இசை, 9:00 இசைப்பட்டகம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீபாத பினாக்கபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறும். அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமுடிய ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆட்ட விடுப்பு, வெள்ளிவாக்கம் ஸ்ரீ கனகதுர்கா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், அதைத் தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு இடம்பெறும். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள். இரவு 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10, 8:30 திரை கானம், 8:15 ஸ்வரோ தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 ஒரு தடவை 20 வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக பிளாஸ்ட் திரைப்படத்திற்காக வைக்கம் விஜயலட்சுமி பாடியுள்ள பாடல்.

திரு இசின் நிறைவாக திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்திற்காக சாதனா சர்கம், சாருலதா மணி, விஜய் பிரகாஷ், டாக்டர் ஆர். கணேஷ் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम। और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है।

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் கோல்டு. நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் திரைகானம். கார்த்திகா வைத்தியநாதன், அமிர்த் ராம்நாத் ஆகியோர் பாடியுள்ள பாடல். திரைப்படம் வருஷங்களுக்கு சேஷம்

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணி இருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தி நிற்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல் விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தோன்னா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
2: என்ன அர்த்தமாயிருந்தா?
1: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
3: திரைக்கானத்தில் அடுத்து வாழை திரைப்படத்திற்காக தீ பாடியுள்ள பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானத்தில் அடுத்து சியான் ரோல்டான் பாடியுள்ள பாடல் திரைப்படம் சொர்க்கவாசி.

0: நேரம் காலை 9 மணி. ஆகாஷ்வாணி
1: இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. ஸ்ரீபாத பினாகபாணி ஒரு தலைச்சிறந்த மருத்துவர் மற்றும் சிறந்த கர்நாடக இசை வல்லுநர். இவர் ஆந்திராவிலுள்ள ஸ்ரீகாகுளம் என்ற ஊரில் 1913 பிறந்தார். துவாரம் வெங்கடசாமி நாயுடு, ரெங்கராமானுஜா ஐயங்கார் ஆகியோரிடம் இசை நுணுக்கங்களை கற்றறிந்தார். தமது விடாமுயற்சியால் சங்கீத உலகில் மிகவும் புகழ்பெற்றார். இவரது சீடர்கள் பலர் இன்று பிரபல வித்வான்கள். குறிப்பாக நேதுநூரி கிருஷ்ணமூர்த்தி, நூக்கல சின்ன சத்யநாராயணா, ஓலேட்டி வெங்கடேஸ்வர்லு, ஸ்ரீரங்கம் கோபாலரத்னம் ஆகியோரை சொல்லலாம். ஸ்ரீபாத பினாகபாணி பல இசை புத்தகங்களை எழுதியுள்ளார். மேளராக மாளிகை, பல்லவி கானசுதா, மனோதர்ம சங்கீதம் போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. சங்கீத நாடக அகாடமி விருதினை பெற்றவர் இவர். டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் இசை நிகழ்ச்சிக்கு இன்று அன்னவரப்பு ராமசாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். பருசமு சொக்கக்கா அன்னமாச்சாரிய கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இப்போது டாக்டர் ஸ்ரீபாத பினாக்கபாணி அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சேவே ஸ்ரீகாந்தம், சுவாதி திருநாள் கிருதி, ராகம் மோகன கல்யாணி, ஆதி தாளம்

மோகன கல்யாணி ராகத்தில் சுவாதி திருநாள் கிருதி இடம்பெற்றது. நிறைவாக தந்தனன ஆகி என்ற அன்னமாச்சாரியார் கீர்த்தனை. ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

திரைக்கானத்தில் சுகமான ராகங்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குழுவினர் பாடியுள்ள பாடல். திரைப்படம் சலங்கை ஒலி.

தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி நாடாராம் தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவ கவசம் நடராஜ பாதம் நவரசம்.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தின்னா நாங்க தின்றுக்கிட்டு தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தின்னா நாங்க தின்றுக்கிட்டு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் கோல்ட். நிகழ்ச்சியில் அடுத்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திற்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நீர்கள் இப்பொழுது திரைகானம் கேட்கலாம். 180 திரைப்படத்திற்காக கார்த்திக் ஸ்வேதா மேனன் பாடியுள்ள பாடல்.

நீர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு இடம்பெறும். அனிதமா முரளி அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து பீஸ்ட் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஜொனிதா காந்தி பாடியுள்ள பாடல்

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு
2: நேர்கள் இதுவரை திரைகாணம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு.

0: நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நீர்கள் இப்பொழுது குரல் அமுதம் கேட்கலாம்.

ஆண்டவரோடும் பழகும் பரத்தையரின் தோள்கள் தகுதியில்லாத கீழ்மக்கள் அழிந்தி கிடக்கும் சகதியாகும். குறள் எண் 919 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: ஓடும் பழகும் பரத்தையரின் தோள்கள் தகுதியில்லாத கீழ்மக்கள் அழிந்தி கிடக்கும் சகதியாகும். குறள் எண் 919 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: நேயர்கள், இதே அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு இடம்பெறும். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம்.

முப்பது மணிக்கும் மூன்று மணிக்கும் திரைக்காணம் இடம்பெறும். 4:10 தேனியின் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10, 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் துரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

திரிகாணத்தில் அடித்து அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா, பி. பானுமுத்தி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் கோல்ட். திரைகானத்தில் அடுத்து ஆடிப்பெருக்கு திரைப்படத்திற்காக பி. சுஷீலா, ஏ. எம். ராஜா பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 FM கோல்டில் திரைகானத்தில் அடுத்து பி. சுஷீலா பாடியுள்ள பாடல் திரைப்படம் புதிய பார்வை.

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு இடம்பெறும். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். இசைமல நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 1:10 இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து இரு மலர்கள் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

சனித தன தஜம் தபஜுன தஜம் ஜம் பதனி பதபஜம் தஜம் பமதன குஜம் ஜம் பமபதி தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி தஜம் தரிகம தகிட ஜம்

பஜனும் சரிகமா பதனி சாரி கதி தீதம் கதிகிணத்தும் சரிகமா பதனி

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க?

0: அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
1: நீர்கள் இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது தெலுங்கில் செய்திகள்.
2: ఆకాశవాణి సమయం మధ్యాహ్నం 12:30 ఇప్పుడు తెలుగులో వార్తలు.

இருப்பது 100.1 எஃப்எம் கோல்டு. மெல்லிசை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய மெல்லிசை நிகழ்ச்சியில் முதலாவதாக ஏ மோகன் வரிகளுக்கு எல் கிருஷ்ணன் இசையமைத்துள்ள பாடல் பாடியுள்ளார்கள் வி வசந்தா மற்றும் ஸ்ரீதேவி.

மெலிசையில் அடுத்து சுப்பிரமணியம் எழுதிய வரிகளுக்கு எல் சுப்பிரமணியம் இசையமைத்துள்ளார். பாடலை பாடியுள்ளார்கள் டி என் கிருஷ்ணசந்தர்.

மெல்லிசையில் அடுத்து வங்கனூர் ஏ மோகனின் எழுதிய வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இசையமைத்துள்ளார். பாடலை பாடியுள்ளார் டி எம் சவுந்தரராஜன்.

மெலிசி நிகழ்ச்சியின் நிறைவாக கபிலவண்ணன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்துள்ளார் ஆர். சுதர்சனம், பாடியுள்ளார் பி. மாதுரி.

நீர்கள் இதுவரை மெலிசு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். இசைமலர் நிகழ்ச்சியின் முதலாவதாக ஆனந்தாமிருத கர்ஷினி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி அமிர்த வர்ஷினி ராகம் ரூபக தாளம்

இசைமல நிகழ்ச்சியில் அடுத்து இனி ஒரு கணம் என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ஸ்ரீரஞ்சனி ராகம் ரூபக தாளம்.

அடுத்து கந்தர்வாமர ஸ்லோகம், அதை தொடர்ந்து புரோவம்மா என்று தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி, நீலாம்பரி ராகம், மிஷ்டசாப்பு தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக விதிலகும் ரோகிதா என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை மாயா மௌலவ கௌளராகம் ஆதிதாளம்.

0: நீர்கள் இதுவரை இசைமல நிகழ்ச்சியில் வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் செய்தியிருக்கீர்கள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. Har Ghar Tiranga campaign begins with multiple events across the country to celebrate patriotism and national unity. Home Minister Amit Shah says three new criminal laws introduced by government are aimed at providing time-bound justice through technology-driven mechanism. NIA arrests one who accused in connection with seizure

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் 4 மணி ரசிக்கலாம் திரை கானம். திரைகானத்தில் முதல் பாடலாக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பெல்லிராஜ் தீபாமரியம் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து திரைகணம் கேட்கலாம் நேர்களே.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வில்லு திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் திவ்யா பாடிய பாடல் கேட்டீர்கள். இனி சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து டிப்பு கோபிகா பூர்ணிமா பாடிய பாடல்.

0: அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
2: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
1: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நடப்போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
2: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
2: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
0: ஆகாஷ்வாணி, நேரம் 3:02. திரைகாணம் தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே. திரைகாணத்தில் இனி பசங்க திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் பாடிய பாடல்.

சின்மை கார்த்திக் குரல்களில் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். இனி வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கிருஷ் சுசித்ரா பாடிய பாடல்.

0: கோவா திரைப்படத்தில் இருந்து ஆஜிஷ் ஆண்ட்ரியா பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ணை போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலித்தது கோபடத்திற்காக ஹரிஹரன் ஸ்வேதா மோகன் சின்மை பாடிய பாடல். இன்னும் சில நொடிகளில் பாடலின் முடிவில் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: சேனா.
1: நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டுடன்.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஆடுகளம் படத்திற்காக வேல்முருகன் பாடிய பாடல் கேட்கலாம். இது 100.1 FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் தேநீர் நேரம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் தப்பல் என்யூ, ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் கிருதி, பௌலி ராகம் ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏலரா ஸ்ரீ கிருஷ்ணா, தியாகராஜர் கீர்த்தனை, காம்போஜி ராகம், ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:05. இனி விளம்பரத்தை தொடர்ந்து இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம்.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10, 8:30 திரை கானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நூறு புள்ளி 1 FM கோல்ட் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் உஸ்தாத் பயஜ் கான் அவர்களின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், சொர்க்கையில் நாதம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகேஸ்வர இசை, எம் எஸ் சுந்தரேஷ் ஐயர் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:15 திரை இசை, 7:30 ஹாத் சவேரி, 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. பன்னிரண்டு மணிக்கும் 2:30 திரை கானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், விஸ்ருதி கிரிஷ் அவர்களின் பாட்டு, ஸ்ரீலட்சுமி எஸ் பட் அவர்கள் வயலின், திரிசூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம், 3:00 மதுரம் மதுரம் இ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார்,

4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசை பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, மதுரை கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷுவலேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், முன்னேற துணியெல்லாம் ஊக்கமளிக்கும் கதைகள் எஸ் தர்ஷினி, விண்ணை தாண்டி கலைந்துரையால் பங்கேற்பவர்கள் பி சர்வேஷ், ஆர் சாருமதி, டி தீபாராணி, ஜோஷுவா சபேஷ் ஃபிலிக்ஸ், அக்னி சிறகுகள் கருத்தாய்வு ஏ அபர்ணா, 7:45 திரைப்பட பாடல்கள். ஏழு 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்ஷாட் சமிக்ஷா டெல்லி அஞ்சல், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன்பெறுங்கள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். இதுவரை நேயர்கள் கேட்டது இன்றும் நாளும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: irregularities in Jharkhand Public Service Commission JPSC and Jharkhand Staff Selection Commission JSSC examinations. State Minister Sudivya Kumar Sonu said the government has agreed to cancel the 14th JPSC preliminary examination and the 2023 to 2025 backlog examinations. It has also agreed to an enforcement directorate probe into alleged financial irregularities, a CID investigation into criminal aspects, and the setting up of a fast-track court to ensure charge sheets are filed within 90 days. India has crossed 300 gigawatts of non-fossil fuel-based installed electricity generation capacity. The landmark achievement, made on the 31st of last month, represents more than 60% of the 500 gigawatt capacity target set for 2030. And moving on to sports, India's medal tally rises to 3 at the World Athletics Under 20 Championships in the United States. India's Basant Kumar Meghwal won a silver in the high jump, while Shahnawaz Khan won a bronze in the long jump today. In men's high jump, 19-year-old Meghwal cleared his personal best of 2.21 meters to win a silver medal, and in the men's long jump, Shahnawaz also clinched bronze with a best effort of 7.84 meters. And that is the end of this news bulletin.
1: Akashvani, நேரம் 7:10, சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டில் தொடர்வது. கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் திரு ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்கலாம்.
2: சத்தியமங்கலத்துக்கு வந்தோடனே அவங்களும் இதே மாதிரி எலிபோன் கேம்ப் போடணும், அதனால நீங்க எலிபோன்ல ஏற்கனவே வேலை பார்த்துருங்க யானை இதில் எல்லாம், அதனால நீங்களே யானை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சத்தியமங்கலத்துல காசனூர் அப்படின்னு ஒரு இடம், அதையும் தாண்டி போனீங்கன்னா கடப்பாறை பள்ளம்னு ஒரு இடம், அந்த இடம் தான் எலிபோன் கேம்ப். அங்கெல்லாம் எல்லாம் புளி தோண்டி வச்சு யானையை பிடிக்கிறது. யானையை எப்படி பிடிப்பாங்கன்னா ஒரு புளியை தோண்டி வச்சு அதை மூடிடுவாங்க எல்லாம் இலையை போட்டு. கவிரி போய் யானை உள்ளுக்கு வந்தோன்னா நாங்கள் அந்த யானையை எடுத்து மேலே எடுத்து வளர்த்து சொல்லி கொடுப்பாங்க. அது அந்த பாஷையை பேசும்போது யானைக்கு புரியும், அது அதை வச்சு அதை வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. நான் போய் பார்த்தேன், என்னப்பா புளியெல்லாம் வெட்டி வச்சுட்டீங்களா, யானை வருமா போகுமோ, எந்த பக்கம் யானை வரும், என்ன ஏரியெல்லாம். அவங்க எல்லாம் சொன்னாங்க, இது யானை காடு சார், இங்கே நிறைய யானை இருக்குது, வரும் போகும், ஏதாவது விழுதும், விழுந்தால் நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒரு யானையும் விழுகலை. அப்புறம் சேர்ந்து கொஞ்ச நாள் போனோடனே யானை விழுந்துச்சு, யானை விழுந்துச்சு, எல்லாம் ஓடி போய் பார்த்தா எங்கள் டிபார்ட்மெண்ட் யானையே உள்ளே விழுந்துச்சு. அதில் அந்த யானை அட நம்ம யானையே உள்ளே விழுந்துருச்சு, நீ என்ன கற்றுக்கு அப்படின்னு எல்லாம் இப்படியா சொன்ன. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே விழுந்தது அந்த யானை, விழுந்தனும் அதை எடுத்து பழக்கணுமே, அதை எடுத்து பிடிச்சி எல்லாம் கட்டி போட்டு சங்கிலி போட்டு கட்டி வச்சு அதை பழக்கணும். என் அதிகாரி கேட்டார், யானையை பழக்கிறதுக்கு எந்த யானை சார்? ஐயப்பன்னு ஒரு யானை முதுமலையில் இருக்கு, நான் பார்த்தேன், அந்த யானையை இங்கே உணர்ந்து இந்த யானையை பழக்கிடலாம், அதுக்கு தான் இந்த யானை பழக்கிறதுக்கெல்லாம் நல்ல ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு. அப்படியா, நீங்கள் இருந்திருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன், எனக்கு அந்த ஐயப்பன் யானையெல்லாம் தெரியும் அப்படின்னு. சரின்னு சொல்லி ஐயப்பன் யானையை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு 2-3 நாள் லாரியில் ஏற்றிக்கிட்டு கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஐயப்பன் யானைக்கு அந்த அட்மாஸ்பியர் ஒத்து வரல. அதே முதுமலையில் இருந்தால் அதனோட அட்மாஸ்பியருக்கு அதுக்கு கொத்து போச்சு, இங்கே இருக்கிறதுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது இந்த யானைக்கு, அது ஏதாவது நுரண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அதிகாரிகிட்ட நாங்கள் சொன்னோம், சார் இது வந்து ஒத்து வர மாட்டேங்குது, ரொம்ப நுரண்டு பண்ணுது, இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கு திருப்பி அனுப்பிடலாமா அப்படிங்க. அதெல்லாம் வேண்டாம், இந்த யானையை அனுப்பி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வேறு யானை கிடையாது பழக்கிறதுக்கு. ஒரு 10 நாள் போனால் இதுக்கே இந்த அட்மாஸ்பியர் அட்டாச்மெண்ட் ஆயிரும், அதனால் நீங்கள் ஒன்றும் பொறுப்பு ஒன்றும் பொறுங்க, யானையை அப்படியே விட்டுருங்க, அது இருக்கட்டும் அப்படின்ட்டார். சரி நாங்களும் விட்டோம். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அந்த யானை காணாமல் போயிடுச்சு, சங்கிலி பிச்சுன்னு ஓடி போயிடுச்சு. ஊட்டி டிவிஷன் யானை, நம்ம தானே அது நாளைக்கு பதில் சொல்லணும், அந்த யானையை நம்ம கொண்டாந்து வச்சுருக்கோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் வந்து எதுக்கும் வந்து அதிகாரிகிட்ட சொல்லுங்க அப்படின்னா, சரி நான் அதிகாரிகிட்ட போய் சொன்னோம் நாங்கள், இந்த மாதிரி யானை ஓடி போயிடுச்சு சார். அவருக்கு சரியான கோவம் வந்துச்சு, ஓ அடுத்த டிவிஷன் யானையா அது, அது விட மாட்டேயா, நம்ம கேள்வி கேட்பாயா, ஏய் நீ சொன்னேன்னு சொல்லித்தானா நான் அந்த யானையை கூப்பிட்டுக்கோங்க, இப்போ என்ன பண்ணுறது, யானையை காணும், சரி எல்லாம் இந்த காட்டுக்குள்ளே போய் தேடுங்க, எங்கெங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் போய் தேடுங்க, எங்கே இருந்தாலும் சரி அந்த யானையை பிடிச்சி கொண்டாங்கன்ட்டு. சரி எல்லாம் யானை மேலே ஏறி பாங்க நஞ்சாரியை பாங்கனெல்லாம் அனுப்பிச்சு உள்ளே தேடு தேனும் தேனும், ஒரு நாள் தேனும், 2 நாள் தேனும், 10 நாள்

0: பயனாச்சு அந்த ஆனால் கிடைக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் ஊட்டி டிவிஷனுக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம், இந்த மாதிரி உங்கள் டிவிஷனுக்கு கொண்டு வந்த அந்த ஐயப்பன் யானை எங்கள் டிவிஷனில் இருந்தது, அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு காட்டுக்குள்ளே, அது எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் இப்போ அந்த யானையை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு அதுக்கு மேலே கோபம் வந்துச்சியோ, எங்களுக்கு இருக்க ஒரே யானை அதனால அதையும் உங்களுக்கு போனால் போதுன்னு கொடுத்தோம், அதையும் தொலைச்சிப்பீங்களே யானையை, அதெல்லாம் தெரியாது எனக்கு, யானையை எனக்கு கொடுத்தே ஆகணுங்கிறாரு அந்த ஆள். இதுக்குள்ளே பெரிய தகராறு, எல்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணணும், அதுக்கு போய் இப்படியே ஆகிட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு சார், இனிமேல் யானை கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். திடீர்னு ஒரு நாள் அந்த ஊட்டி டிவிஷன்லேருந்து ஒரு ஆள் வந்தான், ஸ்பெஷல் மேஜர் வந்து, சார் தபால் கொடுத்துருக்காங்க அதிகாரி, நாங்கள் இன்னும் எங்கள் அதிகாரி தபாலை படித்து பார்த்தா அதில் முதுமலைக்கு ஐயப்பன் யானை தானாக வந்து சேர்ந்து விட்டது, யானை இங்கே வந்து சேர்ந்து விட்டது என்ற தகவலை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம்னு இருக்காங்க. அப்போ ஆனால் யானை கிடைச்சதுறப்ப தப்பிச்சா போதுன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு, யானை கிடைச்சிருச்சு ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் எங்கள் பாட்டு எங்கள் வேலைகளை பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு பிற்பாடு என்ன பர்கூர் ரேஞ்சுன்னு சொல்லி எடுத்துக்கு பர்கூருக்கு மாட்டிக்கிட்டாங்க. அங்கே போனேன், அங்கே போனோன்னா அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த யானை வேலையெல்லாம் கொடுக்கல, ஆஃபீஸில் வேலை கொடுத்தாங்க, நீங்கள் ஆஃபீஸ் வேலையை பாருங்க, ஆனால் அப்பப்போ காட்டுக்குள்ளே யாராவது போனால் நீங்கள் கூட கூட போகணும், நம்ம போய் பார்க்கணும், மரத்தெல்லாம் திருடிட்டு போகிறாங்க திருடர்கள்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சரி ஒரு ஏரியாவில் போய் பார்க்கலாமே அந்த திருடர் என்ன தான் பிடிக்கிறதுன்னு போனோம். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராமல் ஒரு யானை வந்துச்சு, மொத்த யானை, அது ரோக், அதாவது ரோக் எலிஃபெண்ட் அப்படின்னு சொன்னால் சும்மாவே இருக்காது, எல்லாம் தட்டி விடும், உதைக்கும், தள்ளு பண்ணும், என்ன வேணால் பண்ணும் அது, அந்த ரோக் எலிஃபெண்ட்டு, அந்த ரோக் எலிஃபெண்ட் வந்து எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் போனார் பாருங்க, அதான் அந்த யானை பிடிச்சி ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு தூக்கி அவரை அடித்து வீசி கொடுத்து அவர் ஒரு மரத்தில் அடித்து விழுந்தார். அவர் அவர் அந்த இடத்துல காலம் ஆகிட்டார். அவர் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி அடித்து எல்லாம் ஓடி போய் நான் ஒரு முள்ளு குழியில் போய் ஒரு முள்ளில் விழுந்துட்டேன், இன்னொருத்தர் மரத்து மேலே ஏறிட்டார், அது ஓடி போயிடுச்சு அந்த யானை, அப்படியே போயிடுச்சு. அது யானை போனதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம், இது நான் முள்ளு காட்டுலேருந்து எல்லாம் பூரா ரத்தம் முள்ளு கட்டி என் கையெல்லாம் ரத்தம், அவர் மரத்து மேலே ஏறினவர் எப்பா இறங்கிட்டுமா இறங்கிட்டுமான்னு கேட்குறாரு, இன்னொருத்தரே ஓடி வந்தார். அப்புறம் இந்த தூக்கி போட்டது இல்லை, அவர் போய் என்னானாலும் போய் பார்த்தா அவர் காலமாக இதாகிட்டார். அப்புறம் வந்து நாங்கள் அவரையும் அந்த பாடியை எடுத்துக்கிட்டு பழையபடி ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்தோம். இந்த யானைகிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை ஒரு இடத்துல அட்டாக் பண்ணி ஒருத்தர் மிதிச்சு கிழிச்சு கொன்னுடுச்சுன்னு வச்சுங்களேன், எந்த நேரத்தில் என்னைக்கு அது வந்து மிதிச்சு கொண்டுதோ அதே நேரம் அடுத்த நாள் காலையில் அங்கே வரும், வந்து ரெண்டு நிமிஷம் நின்று கண்ணீர் விட்டு போயிடும் அப்படிம்பாங்க.
1: ஒரு யானை வந்துங்க சராசரி 70 வருஷம் இருக்கும், அது வந்து 7 அடியிலிருந்து 12 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. தந்தம் வந்து சில யானைகள்லாம் 5 அடி 10 அடி கூட இருக்கும், பெரிய தந்தங்களாக இருக்கும். ஆனால் பெண் யானைகளுக்கு தந்தம் கிடையாது. யானை வந்து ரொம்பவும் கூர்மையான கண் பார்வை கொண்டது, மோப்பம், நினைவாற்றல், அறிவு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி யானைக்கு. ஒரு நாளைக்கு 200 முதல் 250 கிலோ எடை உள்ள செடி, கொடி, இலை, மூங்கில், கரும்பு போன்றவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சைவ பிராணி அது. 150 முதல் 200 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கும். அது உணவை தேடி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அது நடந்து போகும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து அதோட போராடி கஷ்டப்பட்டு தான் அதை அடித்து சாப்பிடணும். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது, சுலபமாக அடித்து கொண்டு மனுஷனை சாப்பிட்டு போயிடும், அதுக்கு அந்த எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் இருக்கனால தான் அந்த மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வந்துடுது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யானையினுடைய சாணம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து யானை எதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அதில் எல்லாம் விதைகள்லாம் இருக்கும், அந்த விதைகள்லாம் ஜீரணமாகாது அந்த சாணத்தில் வந்து சேர்ந்து அது கீழே விழுகும். அந்த சாணத்துலேருந்து மரம் முளைக்கும், செடி முளைக்கும், ஆயிரக்கணக்கான மரங்களும் ஆயிரக்கணக்கான இதுவும் காட்டில் முளைக்கும். காடு வளர்கிறதுக்கு இந்த யானையினுடைய சாணம் கூட ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிறுத்தை, இந்த சிறுத்தை இருக்குது பாருங்கள், அது என்னன்னு கேட்டிங்கன்னா பூனை இனத்தை சேர்ந்தது. அது 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் சார். அது அதனுடைய வால் இருக்குங்களே, அந்த வால் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த வால் தான் வந்து அந்த சிறுத்தைக்கு இப்படி திரும்ப அப்படி திரும்ப ஓட ஒடியார எல்லாத்துக்கும் ரொம்ப வசதியாக செஞ்சு கொடுக்கக்கூடியது. 34 கிலோலேருந்து 64 கிலோ எடை வரைக்கும் அது இருக்கும். 67 முதல் 94 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடியது, ரொம்ப நீளமானது. சிறுத்தையின் தோளில் உள்ள அடையாளங்கள்லாம் ரொம்ப சின்னதாக நெருக்கமாக புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும். பெண் சிறுத்தைக்கு ஒரே பிரசவத்தில் 3 அல்லது 5 குட்டிகள் போடாது. 18 மாதங்கள் அல்லது 2 வருடங்களுக்கு பிறகு தாயிடம் வந்து அது பிரிந்து தானாக அது வளரும்.

ஆரம்பிச்சிடும். இந்த சிறுத்தை, இந்த புலி, இதெல்லாம் வந்து ஒரு மிருகத்தை கொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக மோதி விட்டு போராடி தான் அதை கொண்டு சாப்பிடணும். ஆக எதிரால் இருக்கக்கூடிய அந்த மிருகம் வந்து சோர்ந்து போகிறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல பண்ணும். இப்போ ஒரு புலி ஒரு காட்டு எருமையை அடித்து சாப்பிடுதுன்னு வைங்களேன், இந்த புலி வந்து என்ன பண்ணும், ஒரு மரத்து இழப்பையோடு உட்காந்துக்கும். அந்த காட்டு எருமை என்ன பண்ணும், அந்த புலியை கும்புனால் முட்டுறதுக்காக வேகமாக ஓடி வந்து முட்டும். இப்போ டக்குன்னு இந்த ஓடி போயிடும் சிறுத்தை. அப்போ இந்த தலை போய் அந்த மரத்தில் இடிக்கும். இது மாதிரி 10 தரம் 12 தரம் பண்ணினா அந்த காட்டு எருமைக்கு அடிபட்டு மண்டையில் சோழ்ந்து போயிடும். அப்போ வந்து ஈஸியாக வந்து அதை அடித்து புலி கொன்று சாப்பிட்ருவோம். அதாவது இப்போ இந்த ஊருக்குள்ளெல்லாம் புலி வருது, ஊருக்குள்ளே கரடி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்களா, இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா சார், ஆக்கிரமிப்பினால எல்லாம் போயிட்டாங்க. இப்போது அந்த மிருகங்களுக்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியல. அந்த காட்டுக்குள்ளேயே இருந்து பார்த்துட்டு திடீர்னு அதிலிருந்து ஊரே உருவாயிடுச்சுன்னு அது என்ன பண்ணும், அதுக்கு ஒன்றும் தெரியாது, போக தெரியல. ஸோ இந்த ஆக்கிரமிப்பு தான் இந்த மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வர்றதுக்கே காரணம். தமிழ்நாடு வனத்துறையில் பணியாற்றுறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை, மிருகங்களோட போராடிக்கிட்டே இருக்கணும். இதில் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வனத்துறை மட்டும்தான் மிருகங்கள் கூட காட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்காதீங்க. டேம் கட்டுறான், அவனும் காட்டுக்குள்ளே போய் தான் கட்டுறான். எலக்ட்ரிசிட்டி போர்டு பெரிய பெரிய ஒயர்லாம் கொண்டு போகிறான், டவர்லாம் கட்டாலும் காட்டுக்குள்ளே போகிறான், அவனும் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் காட்டுக்குள்ளே ரோடு போடுறான், அவனும் அந்த காட்டுக்குள்ளே எப்படி போடுறாங்க பாருங்கள், ரோடு எவ்வளோ பயம் இல்லையா. அது மாதிரி காட்டுக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, வேறு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கூட வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சத்தியமங்கலத்தில் கொஞ்ச நாள் இருக்கிற போது, சத்தியமங்கலத்தில் தான் எனக்கு திருமணம் ஆச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ராமா சினிமா இதெல்லாம் ரொம்ப ஆர்வம்னு சொல்லி நான் எழுதி டைரக்ட் பண்ண ஒரு ட்ராமா நடக்குது. என் மனைவியை கூட்டிகிட்டு நானே வா ஒரு ட்ராமா இருக்குது பார்த்துட்டு வரலாம். அந்த ஊரில் ஒரு ட்ராமா போட்டிருந்தாங்க, அப்போது என்னுடைய ட்ராமா அது, நான் எழுதின நாடகம் தான் அது, அந்த நாடகத்தை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போனேன். என்னுடைய மனைவி கொஞ்ச நேரம் நாடகத்தெல்லாம் பார்த்தாங்க. என்னுடைய மனைவிக்கு அதெல்லாம் பிடிக்காது, நாடகம் சினிமா, அவங்க டிவி கூட பார்க்க மாட்டாங்க, சினிமா கூட பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக அன்றைக்கி அந்த நாடகம் முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி நடந்தது என்னங்கன்னா, அடுத்த நாள் போய் என் நண்பர்களோட எல்லாம் கலந்து ஆலோசி தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனைவி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பக்திமான், எனக்கு கடவுள் பக்தி அவ்வளோ கிடையாது, ஆனால் என்னை உருப்படியாக்கி அந்த கடவுள் பக்தியில் கொண்டு வந்து என்னை அந்த ஒரு நல்ல நிலைப்பிக்கு கொண்டு வந்தது என் மனைவி தான். நான் வெகு நேரம் ரேடியோவில் தான் என் காலத்தையும் கழிச்சிட்டு இருப்பேன், ரேடியோ கேட்டே இருப்பேன், ரேடியோ எங்கே இருந்தாலும் கேட்டேன், காட்டுக்கு போன கூட ரேடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன். பெருவாரின் நேரத்தில் ரேடியோவில் சினிமா பாட்டு தான் கேட்பேன், எனக்கு சினிமா பாட்டு கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரேடியோவை சன்னமாக வச்சு கேட்டால் எனக்கு பிடிக்காது, சவுண்டாக வச்சு கேட்டால் தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப சவுண்டாக இருப்பேன். ஆனால் சவுண்டாக ரேடியோ வச்சு சினிமா பாட்டில் கேட்டால் என் மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவள் ரொம்ப கோபம் கோபமாக வரும். அவள் என்ன செஞ்சால், ஒரு நாள் நான் நல்லா சவுண்டாக வச்சு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ரேடியோ டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டான். என்னத்துக்கு இந்த மாதிரி சவுண்டாக வச்சு ரேடியோ கேட்குறேன், ஏன் ரேடியோ சன்னமாக வச்சு கேட்கக்கூடாது. நான் ஒரு அருமையான ஒரு டிஎம்எஸ் பாடலை ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை ஆஃப் பண்ணுவோன்னு எனக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அந்த ரேடியோ ஒத்திக்கிட்டு போய் பக்கத்தில் எங்கள் வீட்டு பின்னாடி கிணத்துல போட்டேன், தொப்புன்னு கிணத்துல போய் விழுந்தது. உடனே அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் மற்றவங்கலாம் ஓடி வந்தாங்க, என்னமோ கிணத்துல விழுந்துருச்சு என்னது என்னதுன்னு எல்லாம். கடைசியில் என் மனைவி சொன்னால், இவர் கோபம் வந்து ரேடியோ ஒத்துக்கி கிணத்துக்குள்ளே போட்டாரு அப்படின்னா. உனக்கு ஏதோ அறிவு இருக்கா, நீ படித்தவன் வேலையில் இருக்கிறவன், ரேடியோ கொண்டு வேறு கிணத்துக்குள்ளே போடுவாங்களா, ஏன்னே இந்த மாதிரி பண்ணுறது, நீ இப்போல்லாம் என்ன நமக்கு வீட்டில் இருக்க லாய் போடாது, நீ முதல்ல இந்த ரேடியோ வெளியேடு, எடுத்துகிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போ அப்படின்ட்டான். நான் ஏன்னா வீட்டையே காலி பண்ண சொல்லுவான்னு நான் நினைக்கல, அதெல்லாம் நீ வீட்டை காலி பண்ணு, நீ நமக்கு லாய்க் போட, நீ ரேடியோ கிணத்துல போடுவானே எதை வேணத்துக்கு கிணத்துல போடுவ, ஐயோ நீ நமக்கு லாய்க் போட, நீ காலி பண்ணு வீட்டை அப்படின்ட்டான். கஷ்டப்பட்டு அது போட்டு அடுத்தவங்க வீட்டை பார்த்து போய் சேர்ந்து அந்த வீட்டில், அந்த வீட்டில் ஒரு மொட்டை மாடி இருக்குது. அந்த மொட்டை மாடியில் அப்போ தான் அந்த டிரான்சிஸ்டர்னு ஒன்று புதுசாக வந்த காலம், அது சின்னதாக இருக்கும், வச்சு கேட்டுட்ருக்கலாம். மதில் செவன் மேலே வச்சு டான்ஸ் சிஸ்டர் கேட்டுக்கிட்டு ஆவாயா அப்படியே பாட்டு கேட்டுட்ருந்தேன். அப்போ என்னாச்சு, அந்த மதில் செவர்லேருந்து அந்த டான்ஸ் சிஸ்டர் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னா அது போய் கீழே விழுந்த, கீழே விழுகக்கூடாது, ஒரு குழந்தை தலையில் போய் விழுந்துருச்சு.

அந்த குழந்தை வீர்னு கத்துருவோன்னு அந்த அம்மா ஓடி வந்து, யார் என்ன பார்த்தா தலையில் ரேடியோ விழுந்துருச்சு. நான் கிட்டுக்கிட்டுன்னு மாடி போயிட்டு கீழே போன அம்மா, நான் தான் ரேடியோ வச்சுருந்தேன் தலையில், அந்த குழந்தை தலையில் விழுந்துருச்சு, அதுதான் அப்புறம் அந்த அம்மா போட்டு என்ன கண்ணாப்புறான்னு திட்டுது. உங்களுக்கு எதாவது எதுக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, குழந்தை தலையில் விழுந்துருக்கு, குழந்தைக்கு பாருங்கள் மண்டையில் அடிபட்டுருக்கு, பாவம் அழுகுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போயிட்டுது. அதுக்கப்புறம் சென்னைக்கு மாற்றலாகி வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என்னை டூரிங் ஜாப்பில் போட்டு விட்டாங்க. நீங்கள் வந்து காடு வனமெல்லாம் சுற்றி பழக்கம் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போய் எல்லாம் ஆடிட்டில் போங்க, இதை இதெல்லாம் தப்பு என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு என்ன டூரிங்கில் போட்டாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன், 6 நாள் தான் இருப்பேன், திரும்ப போகணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னுடைய மனைவியினால தான் என்னுடைய குடும்பமே ரன்னாச்சு. அவள் தான் எல்லாம், என் பையனே மார்க் ஷீட்டில் வருவான், அப்பா நீ எதப்பா எங்கள் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிற, என்னுடைய மார்க் ஷீட்டெல்லாம் அம்மாவே கையெழுத்து போடுறா, வாத்தியார் போடா, ஏன் உன் அம்மாவே கையெழுத்து போடுறோம், உங்கள் அப்பா கையெழுத்தே போட மாட்டாரோ, உங்கள் அப்பா

மார்க்ஷீட்டே பார்க்க மாட்டாரான்னு என்னை கேட்குறாங்க. நீ ஒரு மார்க்ஷீட்டாவது கையெழுத்து போடணும். ஒரு சமயம் என்னாச்சுன்னா, எனக்கு திடீர்னு இதயத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டுருச்சு 42வது வயசில். அப்போ வந்து டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்கிறாரு, இது இதயமே வேலை செய்யலை, பல்ஸ் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, இவருக்கு பேஸ் மேக்கர் வச்சால் தான் இவருக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் போது நடக்கவே முடியல, கழுத்தெல்லாம் அப்படி நெரிக்குது, நடக்கும்போது மூச்சு அடைக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான். அப்படியே போனேன், அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் பார்த்துட்டு இதுக்கு பேஸ் மேக்கர் வைக்கணும் அப்படின்னாரு. பேஸ் மேக்கர் வைக்கணும்னா எவ்வளோ செலவாகும்னா, பேஸ் மேக்கர் விலையே 35,000 ரூபா ஆகுது, அதுக்கு மேலே செலவெல்லாம் சேர்த்து 55,000 ரூபா ஆகும், நீங்கள் 55,000 ரூபாய்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் மேக்கர் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு. 55,000 ரூபானா எனக்கு ஒரே திக்குன்னு தூக்கி வாரி போட்டது. நான் சாதாரண வர சம்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், திடீர்னு 55,000 கொடுனா எங்கே போகிறது, ஐயா என்னால் அவ்வளோ 55,000லாம் கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, நீ 55,000 பணத்தோடு வா, நான் உனக்கு ஆப்ரேட் பண்ணுறேன், நீ இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் சுகமாக இருக்கலாம். இன்னும் எத்தனையோ இருக்குது உனக்கு வாழ்க்கையில், இருந்து குழந்தைங்களாம் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், வாழ்க்கையில் எத்தனையோ இருக்குது. இந்த 55,000 பார்க்காத, கஷ்டப்பட்டு எப்படியோ பணத்தை கொண்டா ரொம்ப நாள் இருக்கலாம்னு சொன்னார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்துட்டேன். உடனே என் மனைவி என் சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம், ஈரோடு கரூர் தாராபுரம் எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கெல்லாம் போய் நான் பணம் கேட்டு வாங்கிட்டு வரேன்னா அவள் போயிட்டான். அதுக்குள்ள அலுவலகத்தில் அதிகாரிகளுக்கு சொல்லிட்டேன் நான், இந்த மாதிரி இருக்குது சார், இந்த நிலைமை இருக்குது, என்கிட்ட பணமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரு. அதிகாரி என்ன பண்ணார், ஒரு சொசைட்டி ஒன்று இருக்குது எங்களுடைய இதில், அதில் வந்து 2,000 ரூபா தான் கடன் பெறலாம், இல்லைன்னா அப்படி சொன்னால் இந்த 2,000 வந்து ரொம்ப எளிமையாக இருந்தால் சும்மாவே கொடுத்துடலாம். உடனே எங்கள் அதிகாரி என்ன பண்ணார், இந்த 2,000ங்கிறது இல்லையா ரொம்ப கம்மியான பணம், 20,000 ரூபா கொடுங்க அவருக்கு அப்படின்னு எழுதி சாங்ஷன் பண்ணிட்டு அன்ரீஃபண்டபிள், நான் கட்ட வேண்டியதில்லை அந்த பணத்தை, 20,000 கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கெல்லாம் அவங்கக்கிட்ட உள்ள பணத்தை எல்லாம் போட்டாங்க கையில் இருக்கிற பணத்தை. அப்போவே என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இந்தா இந்தான்னு, ஏன்னா 300 ஸ்டாஃபுக்கு மேலே இருக்காங்க, அதனால் எல்லாம் பணம் கொடுத்தாங்க. எல்லா பணத்தையும் சேர்த்து ஒரு 60,000 ரூபா சேர்த்திட்டாங்க. 60,000 ரூபா சேர்த்தி கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் அவங்களே கட்டிக்கிட்டாங்க 55,000. ஏன்னா என் பேரில் அவ்வளோ பெரிய எல்லாத்துக்கும், நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக எல்லாத்தையும் ரொம்ப நல்லா சகஜமாக பழகிட்டு இருப்பேன். என்னால் ராமசுப்புன்னு எல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ராமசுப்புக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ அவருக்கு உயிருக்கு ஆபத்தாம் அப்படின்னு எல்லாம் பணத்தை போட்டு 60,000 ரூபா கட்டி அந்த பேஸ் மேக்கரை வச்சாங்க. அந்த பேஸ் மேக்கர் 10 ஆண்டு காலம் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றணும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பேஸ் மேக்கரை மாற்றணும். இப்படியே நான் 4 தடவை மாற்றி 40 ஆண்டு காலம் மூலமாக பேஸ் மேக்கர்லேயே என் வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்ருக்கிறேன். எனக்கு சினிமாவில் ஆர்வம் இருந்த காலத்தினால ஈரோட்டில் இருந்து சேலம் பக்கத்தில் இருக்குது, அதனால் நான் என்ன செய்வேன், சின்ன சின்ன லீவு நாள் போக்குவரத்துகள் எல்லாம் போய் பார்த்து எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ அங்கே வந்து வரதராஜ ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, தம்பி இப்படியெல்லாம் வந்தீங்கன்னா உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க சினிமாவில், சினிமாவிலலாம் நீ இவ்வளோ சட்டம்லாம் உள்ளே நுழைய முடியாது, ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நாள் வந்துட்டு போயிட்டு இரு, கண்ணதாசன் வருவார், அவர் பாடல்கள்லாம் எழுதுவார், அவருடைய எழுத்து வந்து யாருக்கும் சரியாக புரிய மாட்டேங்குது, உன்னுடைய எழுத்து ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அவர் அந்த பாட்டெல்லாம் காப்பி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு போயிட்டு இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் பழக்கம் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் போய் போய் பாட்டு வந்தேன். அப்போ வந்து அவர் ஒரு நாள் என்னை பார்த்தார், ஓ நீ தானா அது இந்த காப்பி பண்ணுறதெல்லாம், ஆமாம் நான் தான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் சார், நான் இப்போ தான் தமிழ்நாடு வனத்துறையில் சேர்ந்து 1 வருஷம்தான் ஆகுது, தமிழ்நாடு வனத்துறையில் வேலையை பார்த்துட்டு நீ எதுக்கு சினிமா ஸ்டுடியோக்கு வர்ற அப்படின்னாரு. இல்லை எனக்கு சினிமாவில் கொஞ்சம் இந்த சினிமா ஆர்வமெல்லாம் இருக்கக்கூடாது, ஒழுங்காக உத்தியோகத்தை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு அங்கே தான் இருக்கணும், சினிமா கினிமாலாம் வந்தீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும், நல்லா இருக்காது, ஒரு காலம் மேலுக்கு வரலாம் இல்லைன்னா ஒரு அடிதான் பாதாளத்துக்கு போயிடுவீங்க, உங்களுக்கும் உத்தியோகம் இருக்குது சம்பளம் இருக்குது வருது, நீங்கள் ஒழுங்காக உத்தியோகத்தை பார்த்துட்டு வேலையை பாருங்கள், இந்த சினிமா பக்கம் வராதிங்க அப்படின்ட்டார். என்னடா அது இவர் இப்படி சொல்கிறாரு, நாம் ஏதோ சினிமாவுக்குள்ளே வரலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சேன், திருப்பி 1 நாள் கழித்து போனேன். மறுபடியும் என்னை கூப்பிட்டு மிரட்டிட்டார், இனிமேல் இந்த ஸ்டுடியோ பக்கம் ஒன்று பார்க்கவே கூடாது, இந்த பக்கமே நீ வரக்கூடாது, ஒழுங்காக போய் உன் வேலையை பாரு, உத்தியோகத்தை பாரு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நான் அங்கே போகவே இல்லை, சினிமா பக்கமே போகலை. சென்னைக்கு மாற்றலாகி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஒரு நாள் வீட்டில் போய் பார்த்தேன். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு 40 வயசு, அவரை நான் பார்க்கும்போது எனக்கு 20-21 வயசு இருக்கும், அவ்வளோதான், என்ன அவருக்கு அடையாளம் தெரியல, யாரப்பா நீ உன்னை எங்கேயே பார்த்தேன் யாருன்னு தெரியலையே என்ன பண்ணார். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் சேலத்தில் சொன்னீங்களே சினிமா பக்கமே வரக்கூடாது, நீ ஒழுங்காக போய் உங்கள் உத்தியோகத்தை பார்த்துட்டு ஒழுங்காருன்னு சொன்னீங்களா, அந்த பையன்தானா அப்படின்னு. ஓ அப்படியா, வளர்ந்துட்ட, அடையாளம் தெரியல, என்ன பண்ணுடைய சினிமாவுக்கு வந்திருக்கியா.

அப்படின்னு, ஐயோ இல்லை சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் சினிமா பார்க்கவே, என்ன கூட நீ பார்க்க வர வேண்டாம், என்ன நீ பார்க்க வந்தால் கூட உனக்கு அந்த சினிமா ஆசை வந்துடும், சினிமாங்கிறதையே விட்டுடு, இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி, அதே மாதிரி சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நான் சினிமா பக்கமே போகல, அந்த சினிமா துறையில் காலே எடுத்து வைக்கலை. இது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் என் பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், மருமகள்லாம் நல்ல மருமகள், கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தா, குழந்தைகள் வளர்ப்பு இருக்கிற காரணத்தினால அவள் வேலையை வேண்டான்னு விட்டுட்டு குழந்தைகளை வளர்த்திட்டுருக்கிறாள். மருமகள் வந்து நல்ல குடும்பத்தை கொண்டு வர்றதுக்கு பாடுபடணும், அந்த குடும்பத்தை அவங்க தான் கொண்டு வரணும், எல்லா நல்லது கெட்டது எல்லாம் மருமகளை பொறுத்து தான். அதனால தான் மகளுக்கு அடுத்து மருமகள்னு பேர், மகளுக்கு அடுத்து மருமகள்னு ஏன் சொல்கிறோன்னா, மகள் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி மருமகள் வந்து முக்கியம். அதனால் மருமகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தில் வாங்கக்கூடிய குடும்பத்தில் அவங்க நல்லா இருக்கணும். அது மாதிரி என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மருமகள் நல்ல மருமகள், அதே மாதிரி பேரன் பேத்திகள் அதெல்லாம் இந்த காலத்து, இந்த காலத்தில் இருக்கிற பசங்க பொண்ணுங்கள்லாம் பழைய காலத்து மாதிரி கிடையாது. எங்கள் தாத்தாவை பார்த்தா எங்களுக்கு பயம், அவர் வாசலில் உட்காந்துருந்தா எங்கே எங்களை பிடிச்ச ஏதாவது கேள்வி கேட்போற ஏதாவது சொல்லுவோன்னு பயந்துட்டு பின்புறமாக நாங்கள் அவருக்கு தெரியாமல் ஓடிப்போவோம், எங்கடா போகிறேன்னு கேட்பார், விளையாட போகிறேன்னு போய் உட்காந்து போய் படிப்போம் அப்படிம்பார். அதனால் இதுக்கெல்லாம் பயந்துட்டு அவருக்கு தெரியாமல் பின்புறமாக ஓடிப்போயிரு, அந்தளவுக்கு தாத்தாவை கண்டால் பயமெல்லாம் இருந்தது. பட் இந்த காலத்தில் அந்த பயம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாத்தா சொல்லி கொடுத்து அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி பேரன் பேத்திகள்லாம் கிடையாது. அவங்க கையில் அழகாக ஒரு செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனில் எல்லாம் அவங்க கற்றுக்குறாங்க, அவங்க எல்லாம் அதை பார்த்து பார்த்து யூடியூப்பு அது எதுவும் பழகிறாங்க. ஸோ தாத்தா கிட்ட வந்து பேசுகிறதுக்கோ, தாத்தா கிட்ட வந்து கேட்குறதுக்கோ, அல்லது தாத்தா ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கோலாம் காலகட்டங்கள் இப்போ இல்லை. அதனால் நம்ம வந்து அவங்கள விட்டுற வேண்டியதான், அவங்ககிட்ட போய் நம்ம போராடக்கூடாது, பேரனை போய் மிரட்டுறது, பேரனை இது பண்ணுறது, டே எங்கோடா போடா அதெல்லாம் சொல்லக்கூடாது. வயதானவர்கள் நான் பெருசு பெருசுலாம் போகக்கூடாது. அவங்க காலத்தில் இருந்த காலத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் இருந்தது வேறு, அப்போல்லாம் ஒரு கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமைனா என்ன, கலாச்சாரம்னா என்ன, குடும்பம்னா என்ன எல்லாம் தெரிஞ்சுது. இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு தாயார் வந்து ஒரு மகளை பற்றி ஏதாவது சொன்னால் அது மகளுக்கு பிடிக்கிறது இல்லை, ஒரு தகப்பனார் பார்த்து தன்னுடைய மகனுக்கு ஏதாவது சொன்னால் அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ தாய் சொன்னால் மகளுக்கு பிடிக்கிறதில்லை, தந்தை சொன்னால் மகனுக்கு பிடிக்கிறதில்லை. ஆனால் ரெண்டு, ஆனால் தாய் தந்தைகள் ரெண்டு பேரும் அந்த குழந்தை கெட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க ஏதாவது சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டுக்கணும். ஆனால் இளைஞர்கள் இன்றைக்கி அப்படி இல்லை, முதியவர்கள் எது சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுக்கிறது இல்லை. நீ இருந்த காலத்தை பற்றி பேச, நீ உடனே போய்டு அந்த காலத்தில்னா அப்படிமா, அது வேண்டவே வேண்டாம், அந்த காலத்தில் நீ இருந்ததெல்லாம் இப்போ பேசாதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ முதுமை வந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடியது, இளமை வந்து அந்த எதிர்பார்ப்பை செய்து கொடுக்கணும், அந்த எதிர்பார்ப்பை என்னன்னு செய்யணும். இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், அந்த தன்னம்பிக்கையே முதியவர்களுக்கும் இருக்கணும், முதியவர்களும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அவங்ககிட்ட ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கணும், அங்கே போகிறது கடையில் போய் ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்றது, இன்னொரு பக்கம் போய் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றது, காலையில் எழுந்திரிச்சு போகிறது, ஒரு டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு அங்கே இருக்கிற பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்றது. ஸோ முதியவர்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த உணவு கட்டுப்பாடில் அவங்க இல்லைன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் கொண்டு பணத்தை கொட்டணும், வேறு வழியே கிடையாது, ஏன்னா அப்படி இருக்கணும். ஸோ உதாரணமாக இப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இருக்கு, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா படுத்துட்டு இருந்தார், ஏதோ விக்கல் வந்து விற்கினார், அப்படியே செத்து போயிட்டார் அப்படிம்பாங்க. அதனால் வயதான காலத்தில் எது வேணால் எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணால் நடக்கும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எதுக்கும் எந்த நேரத்தில் தயாராக இருக்கணும், அந்த தயாராக இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு சரியாக வச்சுக்கணும். முதியோர் இல்லம்னு இப்போ ஒன்று கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு பெரிய, இது எங்கே பார்த்தாலும் முதியோர் இல்லம். ஆ, உன்னை கொண்டு அப்பா அம்மாவையோ தாத்தா பாட்டியோ உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்திட வேண்டியது. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது, அவர் வீட்டில் வச்சு பார்க்குறதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு நர்ஸை யூஸாக போட்டு அதெல்லாம் கிடையாது. உடம்பு சரியில்லை, கொண்டு முதியோர் இல்லத்தில் தள்ளு, தள்ளிடுவாங்க, அதோடு சரி, போகவும் மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க. அந்த முதியோர்களுக்கு பாவம் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அது என்னன்னு கேட்டால், முதியோர் இல்லத்தில் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கலாம், உடம்பு நல்லா இருந்தால் முதியோர் இல்லத்தை போல் அருமை எதுவுமே கிடையாது, வீடு கூட கிடையாது அப்படி சொல்லலாம். ஆனால் உடம்புக்கு வியாதி வந்து படுக்கையில் படுத்துட்டோம் அப்படின்னா அந்த முதியோர் இல்லத்தில் கூட நம்மளை கவனிக்க மாட்டோம், அங்கேயும் போட்டுருவோம், அப்படியே கிடக்க வேண்டியது தான், என்னால் இருந்தது போகவும் மாட்டேங்குது, இருக்கவும் மாட்டேங்குது, போய் தொலைய மாட்டேங்குதான்பா. அதனால் முதியோர்கள் வந்து அவருடைய எதிர்காலங்கள்லாம் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே எப்படி இருக்கணுமோ அப்படி அமைதியாக நல்லா இருந்துட்டு போயிட்டால் நல்லது, இல்லை அப்படின்னா

0: முப்பது வயசானாலும் நீங்கள் வந்து கண்ணா பின்னா வந்து சாப்பிட்டு எல்லாம் மட்டும் உடம்பை கெடுத்துக்கணும். அது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, அவங்களுடைய மகன்கள் மகள்கள் அவங்க உறவு எல்லாருக்கும் கஷ்டம் அது. ஸோ இப்போ முதியோர்கள் வந்து தன்னைத்தானே நன்றாக உணர்ந்து இனிமே நம்ம இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும், உணர்ந்து இருக்கணும். அதனால் முதியோர்கள் வந்து எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க எல்லாம் கேட்கணும், சொன்னபடி நடக்கணும், அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இளைஞர்கிட்டலாம் அவங்க கௌரவமாக இருக்கணும். அனாவசியமாக போய் வம்பு தும்புக்கெல்லாம் போகக்கூடாது. காலங்கள் மாறிப்போச்சு, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு. அப்போல்லாம் இளைஞர்கள்லாம் முதியோர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்தாங்க. இப்போவும் இளைஞர்கள் முதியோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க கொடுக்குறாங்க. அதனால் முதியோர்கள் அவங்கள பொறுத்து நல்லபடியாக இருக்கணும்.
1: ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் திரு ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

0: 2020. Initiatives such as academic bank credits, multiple entry, multiple exit, APAR, are giving the student great flexibility, creating truly learner-centric higher education. Prime Minister Modi ji has instilled new confidence in India's institution that our campuses are capable of producing not just graduates, but innovators, researchers, and nation builders. IIT Delhi stands a living example of this transformation. Its growing global recognition is not only a reflection of IIT Delhi's excellence, but also the rising stature of Indian higher education across the world. A remarkable reflection of Bharat's Yuva Shakti is sitting here in front of Prime Minister Shri Modi. Today, you leave IIT not only with a degree, but with a responsibility to innovate with a purpose, to lead with integrity, and to contribute to making India Vikasit Bharat. Along with excellence, ethics and moral are also important.
1: நாமக்கல் மாவட்டம் மகளிர் கைத்தறி நெசவாளர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவிகள் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து உலக சாதனை படைத்தனர். இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திட வேண்டும் என்பது பெண்மையை போற்றிய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் வாக்கு. உண்ணும் உணவுக்கு உழவர்களும் உடுத்தும் ஆடைக்கு நெசவாளர்களும் உறுதுணை புரிகின்றனர். அந்த வகையில் 1905 வகிழ்த்த சுதேசி பொருட்களையே நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாட்டை இன்று நாம் தேசிய கைத்தறி தினம் வாயிலாக கொண்டாடி வருகிறோம். 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். இளம் தலைமுறையினர் கைத்தறியில் நெசவு செய்த ஆடைகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த உலக சாதனை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.
3: என் பேர் வீரேஸ்வரி வர்ஷப்ரியா, நான் சேலம்ல இருந்து வரேன். ஜவுளி தொழில்நுட்ப துறையில 3வது ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். எங்க காலேஜ்ல இன்னைக்கு நோபல் சாதனை படிச்சிருக்கோம். ஜவுளின்றது வந்துட்டு கைத்தறியில அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒன்னா இருக்கு. அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக இந்த வந்துட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு டிரெஸ் எடுக்க போறோம்னாலுமே அதோட அவேர்னஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் தெரியறது இல்ல. இப்போ நாங்க இதை பண்றது மூலியமா அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ன்றதுக்காக இதை நாங்க பண்ணிருக்கோம்.
4: என் பேர் அபிராம செல்வி, நான் வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வரேன். 12வது தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி வந்து ஒரு உலக சாதனை வந்து பண்ணிருக்கோம். இந்த கைத்தறி வந்து மெயின் தீம்ல பண்ணது எப்படின்னா கேர்ள்ஸ் மோட்டிவ் வச்சு. ஏன்னா இப்போ வந்து பெண்கள் வந்து பல துறையில வந்து சாதனை படிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி இந்த கைத்தறியிலயும் வந்து பெண்கள் வந்து ஒரு அங்கீகாரத்தை வகிக்கணும், அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இதுல அதிகமா இருக்கணும், அவங்களுக்கு வந்து இதை பத்தி விழிப்புணர்வு அதிகமா தெரியணுங்கிறதுக்காக நாங்க வந்து இந்த உலக சாதனையை பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு 5 ஹார்ஸ் தொடர்ந்து ஒரு நோபல் சேலஞ்ச் பண்றப்போ அது வந்து அந்த போனே பாத்துட்டு இருக்காம அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து வெளியே என்ன நடக்குது, இந்த கைத்தறியினால நமக்கு என்னென்ன கிடைக்குது, நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த உலக சாதனையில வந்துட்டு ஒரு சுமார் வந்து ஒரு 100க்கணக்கான மாணவ மாணவிகள் மட்டும் பங்கேற்றுட்டு அதுல வந்துட்டு ஒரு பெண் நெசவாளர் வந்து ஒரு துணியை வந்து நெய்யற மாதிரி ஒரு பெயிண்டிங் நாங்களே பண்ணி அதுக்கு வந்து இப்ப உள்ள நெசவாளர்களை வந்து கௌரவிக்கிற விதமா அதுக்கு வந்து நாங்க எங்க கையால பண்ண அந்த பெயிண்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அததான் நாங்க வந்து இந்த 12th நேஷனல் ஹேண்ட்லூம் டேக்கு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். எல்லாரும் வந்து கைத்தறி ஆடைகளை வந்து வாங்கி அணிங்க.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மகாத்மா காந்தி தலைமையில் பங்கு கொண்டோரின் வீரமும் தியாகமும் எந்நாளும் நாட்டு மக்களுக்கு ஊக்கசக்தியாக விளங்கும் என பதிவிட்டிருக்கிறார். 1942 ஆகஸ்ட் 8 குவிட் இண்டியா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டதை நினைவு கூர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்னுயிர் ஈந்து நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட விடுதலை போராட்ட தியாகிகளின் தியாகத்தையும் தேசத்தந்தை அண்ணல் மகாத்மா காந்தியின் அர்ப்பணிப்பையும் நினைவு கூறுவதாக பதிவிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஹர் கர் திரங்கா இல்லம்தோறும் தேசிய கொடி நிகழ்வினை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் இன்று தொடங்கி வைத்தார். உலக பழங்குடியின தினத்தை முன்னிட்டு பழமையான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய அறிவு முறைகளையும் பாதுகாக்கும் பழங்குடி மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர்

0: திரு நிதின் கட்கரி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: விளம்பரத்தை தொடர்ந்து திரைகாணம் கேட்கலாம் நேர்களே.
2: மோடி ஹர் பரிவார் கோர் மே பிஜ்லி பனாக்கர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து சீன் ரோல்டன் மானசி பாடிய பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நேரம் 8:29 39:39. திரைகானம் கேட்கலாம். சரவணனிற்க பயமேன் திரைப்படத்திலிருந்து சீன் ரோல்டன் கல்யாணி நாயர் பாடிய பாடல்.

0: திரைகணம் நிறைவு பெற்றது. தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें।

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திந்திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு திந்திருக்கிட்ட தின்னா தின்னா திந்திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு திந்திருக்கிட்ட

இவர் போன வருஷம் மழைய நம்பி வெத வெதச்சாரு, பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவர் போன வருஷம் மழைய நம்பி

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பாய் ஆஷீஷ் ஏப்ரஹாம். The Har Ghar Tiranga campaign is being celebrated across the country to promote patriotism, national unity, and India's rich cultural heritage.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருக்கும் திரைப்படத்தில் நிற்கும் பாடல்கள் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்தும், சிவகாமியின் செல்வன், நேற்று இன்று நாளை திரைப்படங்களிலிருந்தும் பாடல்கள் கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா சதன், கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி, பி சுசீலா அவர்கள் அனைவரும் பாடிய பாடல்களை கேட்கவிருக்கிறோம். தொடர்வது அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

நேரம் 2:30. நெஞ்சம் மறப்பதிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் ஜானகி உடன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்கவிருக்கிறோம்.

2:49 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. அடுத்ததாக சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலாவின் குரலில் பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரலில் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நூல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பாய் ஆஷீஷ் ஏப்ரஹாம். The Har Ghar Tiranga campaign is being celebrated across the country to promote patriotism, national unity, and India's rich cultural heritage.

ஆகாஷ்வாணி, நேரம் 3:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் இந்த நிகழ்ச்சி இனிய ராகம். உஸ்தாத் ஃபைசல் கான் அவர்களின் குரலிசை.

0: taking necessary precautionary measures. The Indian Navy, U.S. Navy Explosive Ordnance Disposal Exercise 2026 will be conducted at Southern Naval Command, Kochi, from today till 14th of this month. The Defense Ministry said the bilateral exercise aims to enhance interoperability and strengthen professional cooperation between the specialist diving and EOD teams of the two navies. Indian weightlifter Maharajan Arumugapandian clinched the silver medal in the men's 65 kg category at the Asian Junior Weightlifting Championships in Tashkent, Uzbekistan. Maharajan produced a new personal best total of 285 kg, lifting 128 kg in the snatch and 157 kg in the clean and jerk to secure silver. Vietnam's Huang Thach claimed the gold medal. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி, நேரம் காலை 4:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில், லம்போதர நவரச கன்னட ராகத்தில் அமைந்த ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த சரவண பவ, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஆதித்தாளம்,

அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில் துணைவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

5:26 100.1 FM கோல்டில் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக வடைமாலை திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், விஜயரமணி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.